வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். மத்திய அலை 300.3 மீட்டரிலும் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 2ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. தொடர்வது குரலும் விளக்கமும். இன்றைய குரல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றூர்கணி. அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவுநிலைமை அதிகாரத்தில் அமைந்துள்ள 118வது குரலுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் வழங்கியுள்ள தெளிவுரை, முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். குறளும் விளக்கமும் மீண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். கேட்டது குறளும் விளக்கமும். இனி நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7 மணிக்கு யோகமும் மனித மாண்பும் டி ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். தொடர்ந்து மதுரகீதம். 7:25 தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்பதே. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 1:55 பாடல் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன், கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹப் யாசிர் நைனார் அவர்கள். இன்று மாலை 5:30 திரை இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் இடம்பெறும். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சியாக. 8 மணிக்கு மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் ராமப்ரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள்.

0: மேடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்ததற்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல, அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைப்பிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். நேரம் 6:15. இறைவனை இசை வழியாக வணங்கும் இந்த நேரத்தில் நாம் இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும். சுருதிப் பொருளே வருக, துணிவே கணலே வருக. சுருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் பாடியது.

இறைவனை இசை வழியாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் வழியாக மற்றவர்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்யுங்கள். பைபிள் பொன்மொழியைத் தொடர்ந்து வாணி ஜெயராம் மற்றும் ராஜ் சீதாராமன் பாடிய பாடல்.

கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான் என்றால் அவனே மிக சிறந்த பலசாலியாக கருதப்படுவான். கூறுகிறார் நபிகள் நாயகம். தொடரும் பாடல் எம் ஏ ஜப்பார் பாடியது.

நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும், நானிலத்தவர் மேனிலை எய்தவும், பாட்டிலே தனியின்பத்தை நாட்டவும், பண்ணிலே களி கூட்டவும் வேண்டி நாங்கள் அன்பு கனலோடு வணங்குகின்றோம் உம்மை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே. வீரமணி பாடியது.

நல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற மகாகவியின் வேண்டுகோளோடு நமது எண்ணங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் என்ற சிந்தனையுடன் பக்திமாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:35. தொடர்வது
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவன சோளம் அல்லது தட்டைப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன் டிசிம் 500 கிராம் அல்லது மேங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஹெக்டேருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை

0: விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன் தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டுரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: விமான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவள்ளி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம்

0: தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55.

நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகில் பறவைகள் வகிக்கும் பங்கு மிகவும் முக்கியமானது. அதிகாலையில் நாம் கேட்கும் பறவைகளின் இனிய குரல் இயற்கையின் அழகை மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஓர் அடையாளமாகவும் விளங்குகிறது. பறவைகள் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதில் பல்வேறு வழிகளில் உதவுகின்றன. குறிப்பாக பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அவற்றின் பங்கு குறிப்பிடத்தக்கது. பல பறவைகள் பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்களை உணவாக கொள்கின்றன. இதனால் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதேபோல பழங்களையும் விதைகளையும் உண்ணும் பறவைகள் விதைகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. இதன் மூலம் புதிய தாவரங்கள் வளரவும் காடுகள் மற்றும் பசுமை பகுதிகள் விரிவடையவும் உதவுகின்றன. சில பறவைகள் மலர்களில் தேனை தேடும்போது மகரந்தச் சேர்க்கைக்கும் உதவுகின்றன. இதனால் தாவரங்களின் இனப்பெருக்கம் சீராக நடைபெறுகிறது. மேலும் பறவைகளின் எண்ணிக்கையிலும் அவற்றின் வாழ்விடங்களிலும் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளை நமக்கு உணர்த்தும் முக்கியமான குறியீடுகளாக உள்ளன. ஆனால் மரங்கள் வெட்டப்படுதல், நீர்நிலைகள் அழிக்கப்படுதல், நகரமயமாக்கல், மாசுபாடு உள்ளிட்ட காரணங்களால் பறவைகளின் வாழ்விடங்கள் தொடர்ந்து குறைந்து வருகின்றன. எனவே பறவைகளை பாதுகாப்பது என்பது அவற்றை மட்டுமே பாதுகாப்பதல்ல, நமது சுற்றுச்சூழலையும் பல்லுயிர் வளத்தையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாப்பதாகும். வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் சிறிய அளவிலாவது தண்ணீர் வைப்பது, மரங்கள் மற்றும் செடிகளை வளர்ப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற எளிய செயல்களின் மூலம் பறவைகளுக்கு நாம் உதவலாம். பறவைகள் வாழும் சூழல் இயற்கை வாழும் சூழல். இயற்கையை பாதுகாப்போம், பறவைகளை பாதுகாப்போம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: தொடர்வது
3: யோகமும் மனித மாண்பும். உரை கேட்கலாம். வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள்.
4: வாழ்க வளமுடன். யோகமும் உடல் நலமும். மனித வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள பயணம் ஆகும். இந்த பயணம் நல்ல முறையில் அமைவதற்கு உடல் நலமும் மனவளமும் மிக மிக அவசியம். உடல் நலத்தை யோகக்கலையின் மூலம் பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வது எவ்வாறு என்பதை பற்றி சிந்திப்போம். யோகம் என்ற அற்புதமான வாழ்க்கை கலை இந்தியாவில் தான் தோன்றியது. ஆரோக்கியமான உடலை பெற்று வாழ்க்கை வாழ்வதற்கு யோகக்கலை பெரிதும் துணை புரிகிறது. யோகம் என்ற சொல் யுஜ் என்ற வடமொழி சொல்லில் இருந்து வந்ததாக கருதப்படுகிறது. யோகம் என்றால் ஒன்றுபடுதல், இணைதல், பதங்கமாதல், கலத்தல், அதுவேயாதல் என்று பல நிலைகளில் பொருள் தருகிறது. உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். இதில் உடலோ மனமோ பாதிப்பு அடையும் போது மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. மேலும் மனிதன் தன் அறிவை உயர்த்தி தன்னை பற்றியும் இயற்கையை பற்றியும் இறைநிலையை பற்றியும் அதன் இயக்க நியதிகளை பற்றியும் அறிந்து அவற்றோடு இசைந்து தன்னுடைய வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்வதற்கு வழிவகுப்பது யோகக்கலையாகும். ஆசையில்லாத மனிதன் இல்லை. ஆசைதான் முன்னேற்றத்தின் ஆரம்பம். இதுவே மனிதனை இயக்க வைக்கும் சக்தியாகும். வானமே கூரை என நினைத்து வாழும் நடைபாதை வாசியில் ஆரம்பித்து விண்ணை முட்டும் அளவிற்கும் உயரமான கட்டப்பட்ட பங்களாவில் வாழும் செல்வந்தர் வரையும் எல்லோருமே அவரவர் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆசைப்படி அனைவரும் வாழ்கிறார்களா? தங்களின் குறிக்கோளை அடைகிறார்களா என்றால் இல்லை. ஆசைப்பட்டபடியே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து நம் இலக்கை அடைய முடியும். இதற்கு உயிர் உய்யக்கூடிய உடல் உறுதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் ஆசைப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இதை அறியாததால்தான் உயிர் உய்கின்ற உடலையும் மனதையும் சரிவர பராமரிக்காமல் பலவீனமடைய செய்கிறோம். இதனால்தான் நம் வாழ்வு அர்த்தமற்றதாகி விடுகிறது. உடலையும் மனதையும் சரிசெய்து நமது எண்ணப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் செயலுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரே வழி உண்டு என்றால் அது யோகம்தான். யோகம் என்பது மனித குலத்திற்கு அனைத்து வகையிலும் நற்பயன்கள் அனைத்தையும் அளிக்கும் உன்னத நிலை என்பது உண்மை. உலகில் உள்ள சிறந்த வாழ்க்கை நெறி இதுவேயாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்றார் ஔவையார். முற்காலத்தில் மனிதன் தனக்கான வாழ்க்கையை வசதிகளை உடல் உழைப்பின் மூலமே பெற்று வந்தான். மனிதன் நல்ல உடல் நலத்துடன் இருந்தால் மட்டுமே பொருளீட்டல், துய்த்தல், தொண்டு செய்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற நிலைகளில் நிறைவு செய்து நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும்

0: இன்பமாக மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழவே விரும்புகிறான். இதற்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இல்லையேல் துன்பத்தையே அனுபவிக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: நேரம் 7:05. திரை இசை பாடல்கள் மதுரமாய் ஒலிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஹரிஹரன் மற்றும் உதித் நாராயணன் பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு

0: மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம்

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மைப் பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மைப் பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலன் நாடகம் நடந்தது, எங்கே மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், அன்னைக்கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே

0: கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுக்கிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிரமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு. அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்கார். எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர் தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படிலாம் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுஜித்ரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் ராமப்ரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரஹப் யாசிர் நைனார் அவர்கள். இன்று 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் கேட்கலாம். 25 கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சியாக இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:30. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில்

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் எம் சுப்பைய நாயுடு, இசையில் ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜமுனாராணி பாடிய பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாந்திஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து, ஜி ராமநாதன் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பே ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். நேரம் 7:47. மனதில் என்றும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் பாடல்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் MS ராஜேஸ்வரி பாடிய பாடல், KV மகாதேவன் இசையில் தைப்பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் கேட்கலாம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தரும் பாடல் ஆர். சுதர்சனம் இசையில் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது. கே வி மகாதேவன் இசையில்.

ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களின் நினைவிற்கு ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமின் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் ஆரோக்கியமே ஆனந்தம் நிகழ்ச்சியில் 103 கோவையில். இன்று இரவு 7:30 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் இடம்பெறும். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி ஏறும் ஓறும் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 8 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இந்த நிமிடத்தை இனிமையாக மாற்றுவோமே, இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அழியாத கோலங்கள், திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா மற்றும் ஜெயச்சந்திரன் பாடியது, சலீல் சௌத்ரி இசையில்.

இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த பாடலுடன் இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi calls upon country's space sector to create an ecosystem that attracts global space talent to India. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi today. External Affairs Minister S. Jayashankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation.

0: நேரம் 8:35. மனம் விரும்புதே நிகழ்ச்சி விளம்பரத்திற்கு பிறகு.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட்

0: செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோசிங். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில். நேரம் 8:36. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஹம்சலேகா இசையில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் பருவராகம் திரைப்படத்திலிருந்து.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி விளம்பரத்திற்கு பிறகு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 8:42. மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் வழியாக. தொடரும் பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மற்றும் KS சித்ரா பாடிய பாடல்

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து கே எஸ் சித்ராவுடன் பாடிய பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்திற்கு பிறகு மனம் விரும்புதே பாடல்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேரம் 8:52. மனம் கவரும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல், தேவேந்திரன் இசையில் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிருக்கும் பாடல் நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து மரகதமணி இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜ மாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த சன்னியாசி ராகம் ஆதிதாளம்.

மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி மரிமசா சரி

நேரம் 9:31:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து

போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்கோலம். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கேன் நான், ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். எப்போவுமே வேறு எங்கேயோ போகும்போதோ இல்லை நம்ம ஊருக்கு வரும்போதோ ஒரு அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நம்ம ஊர் வந்துருச்சு அந்தந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல், அந்த மணம் இருக்கு இல்லைங்களா, அந்த காற்று நம்ம மேலே பட்ட உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஊருமே ஊருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம அப்படியே கேரளா நோக்கி போக போகிறோம். எஸ், ஓணம் வந்துருச்சு இல்லையா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 நாள் கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்லங்கோடு தான். இன்றைக்கி நாம கொல்லங்கோடுக்கு தான் நம்ம போக போறோம். அங்க நிறைய இடங்களை சுத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலாக கொல்லங்கோடு போகிறதுக்கு பொள்ளாச்சி வழியாக, மீனாட்சிபுரம் வழியாகவும் போகலாம், வேளந்தாவளம் வழியாகவும் போகலாம். நாம் இன்றைக்கி எங்கே எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளந்தாவளம் வழியாக தான் போக போகிறோம். உக்கடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொல்லங்கோடு போகிற பஸ்ஸே இருக்குது. அப்படி இல்லைன்னா புதுநகரம் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி போகணும். ஸ்ட்ரைட்டாக பஸ் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, பார்க்கலாம், வாங்க பஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் இந்த ஊருக்கு போகிறதுக்கு. எஸ், நமக்கு ஸ்ட்ரைட்டான பஸ்ஸே கிடைச்சிருச்சு, வாங்க போவோமா.

நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் கேரளா நோக்கி, கேரளால கொல்லங்கூர் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எஸ், பஸ் கிடைச்சாச்சு, ஜாலியா ஏறியாச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல போகும்போது எஸ் குனியாமத்தூர் கிராஸ் பண்றோம், மதுக்கரை கிராஸ் பண்றோம், அதையும் தாண்டி சாவடியும் கிராஸ் பண்ணியாச்சு. ஜன்னல் வழியா பாத்தீங்க அப்படின்னா மலைகள் அழகா தெரியுதுங்க. ஆக்சுவலா ஒரு மலையை பார்த்தா ஒரு பெரிய யானை படுத்திருக்கிற மாதிரி எனக்கு தோடுது. நீங்களா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஜன்னலோரமா கிடைச்சிருந்ததுன்னா. இப்போ பஸ் வந்து வேலந்தாவளம் ரீச் பண்ண போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நகரத்தோட அந்த பரபரப்பு மெது மெதுவா குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. வேலந்தாவளம் வந்துட்டோம். எஸ், இதுதான் கேரளாவோட பார்டர். இந்த சைடு இந்த எல்லையை டச் பண்ண உடனேயே நம்மளுடைய டிராவல்ல ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் தாண்டிட்டோம் அப்படிங்கிறத அந்த கிளைமேட் நம்மளை உணர வைக்குது. இந்த ஃபீல் கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்குங்க. அப்படியே போக போக அந்த பில்டிங்ஸ், அந்த காட்சிகள், பசுமை, இது எல்லாமே ஆமாப்பா நாம இப்ப கேரளா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும். இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது பஸ்ல டிராவல் பண்ணிட்டே போறோம். இங்க பாத்தீங்கன்னா கொழிஞ்சாம்பாறை எஸ் போகிற வழியில் அந்த கிராமப்புற வாழ்க்கையோட இயல்பான அழகை நம்ம வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக நகருது பஸ். கேரளா அப்படின்னோடனே அந்த ஞாபகம் வர்ற அந்த தென்னை மரங்கள் இங்கே நாம் பார்க்குறோம். வயல் வழி தெரியுது, சின்ன சின்ன கடைகளும் இருக்குங்க. எனக்கு இங்கே வர வர கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட்டாக கூட தெரியுது, கொஞ்சம் சாரல் கூட அடிக்குது. இந்த ரோட் பார்த்திங்கன்னா 4 வழி பாதை கிடையாது, அதனால் போகிற வழியில் இந்த இயற்கை காட்சிகளை நம்ம நல்லாவே ரசிக்க முடியுது. அடுத்ததா சித்தூர் வந்தாச்சு. எஸ், இந்த ஊருக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இது வந்து பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதனால இந்த ஊருக்கு கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்து தத்தமங்கலம் வந்தாச்சு. எஸ், நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் கொல்லங்கோட. சின்ன சின்ன ஆறு, தண்ணியில் குழந்தைகள்லாம் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. கேரளாவோட அந்த இயல்பான வாழ்க்கையை இப்படி நம்ம பஸ்ல போகும்போதே பார்க்க முடியுது. தத்தமங்கலம் தாண்டி புதுநகரம் இங்கிருந்து போகிற வழியில் நிறைய விவசாய நிலங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். வயல்வெளிகள் சூப்பராக இருக்குங்க. தென்னந்தோப்புகள், சின்ன சின்ன கிராமங்கள், அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள், இது எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொல்லங்கோடு வந்துடும். எஸ், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். போவோமா ஊர்குலம்?

கொல்லங்கூட்டில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. கோலங்கூடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம புதுநகரம் தாண்டி ஒவ்வொரு இடமா நம்ம வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் கண்டக்டர் வந்து கொழிஞ்சம்பாறை கொழிஞ்சம்பாறை புதுநகரம் புதுநகரம் தத்தமங்கலம் அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா இந்த பஸ் கொல்லங்கூடு கொல்லங்கூட்டில் போய் தான் நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி கோயம்புத்தூர் தான் வரும். அதனால் நம்ம மாறி இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இல்லாமல் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். எஸ், நம்ம வந்துட்டோம் கொல்லங்கூடு. எங்க வயல்வெளி, எங்க தென்னந்தோப்பு, எங்க பசுமையான இடம் அப்படின்னு தேடி பஸ்ல இருந்து இறங்குறேன். பொறுமையா இருமா, பொறுமையா இரு, அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகள் இங்க இருக்குங்க நம்ம முன்னாடி. அதாவது இந்த கடைகள் தான், இந்தந்த கடைகள் தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா கடைகளுமே இங்கே இருக்குது. பழமுதிர் நிலையம் இருக்குது, மளிகை கடை, ஜுவல்லரி ஷாப் இருக்குது, துணிக்கடை இருக்குது, ஆட ஹோட்டல் கூட இருக்குங்க. பூஜை சாமான்கள் அதாவது அங்கே அதெல்லாம் இருக்கிற ஒரு கடைகளும் இருக்குது. பாத்திரக்கடை இருக்குது. சுற்றி சுற்றி நிறைய கடைகள் இங்கே இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து முதல்ல எல்லாம் கிடையாது, இப்போ தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல வந்து கடைகள் இருக்கும்,

ஆனால் ஒரு சில கடைகள், அதாவது அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரியெல்லாம் இருக்குமாமா? டீ கடை தான் மோஸ்ட்லி இருக்குமாமா, ஒன்று ரெண்டு ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஆனால் சுற்றி முற்றி இங்கே வந்து இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. அப்படியே ரைட் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடுங்க, இல்லைங்க அது ஒரு அரண்மனை, கொல்லங்கோடு ராஜாவோட ஒரு அரண்மனை. சூப்பராக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அரண்மனையில் நிறைய ஷூட்டிங்ஸ் கூட எடுத்திருக்காங்களா, இசைப்பாடும் தென்றல், அமைதிப்படை, இந்த படங்கள்லாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜாவுடைய அந்த வீடை வந்து. ஆனால் இங்கே இருக்கிறவங்க கோவிலகம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக மலையாளம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வந்தேன். இல்லை இல்லை, ரொம்பவே அழகாக தமிழ் பேசுகிறாங்க, ரொம்ப புரியுது, அவங்க பேசுகிறதெல்லாம் சூப்பராக புரியுது. தொடர்ந்து பேசலாம். இது போவோமா ஊர்கோலத்தில், நம்ம இப்போ கொல்லங்கோடு போயிருக்கோம்.

0: கேஎம்சிஹெச்சின் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு கேஎம்சிஹெச் நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 தேதி முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நாம இப்போ கொல்லங்கோட்டில் தான் இருக்கோம். எஸ் கேரளாவில் இப்போ ஓணம் தொடங்கியாச்சு. அதனால வந்து அவங்க வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வர வழியில் பஸ்ஸில் வர வழியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டேஜஸ்லாம் இருந்தது. ஒரு அதாவது அந்த பேனர்லாம், பெரிய பெரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சீனியர்ஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து பிரமிச்சு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனை கோவிலகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொல்லங்கோட்டில் அதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உள்ளே நம்ம வந்து போக முடியாதுங்க, ஏன்னா உள்ளே வந்து விடுறதில்லை. நம்ம வெளியிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வர வழியில் ஒரு ஸ்கூல் கூட இங்கே இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம இறங்கினோம் இல்லையா பஸ்ஸை விட்டு, அதுலேருந்து லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா நிறைய நெசவு பண்ணுறாங்க. இந்த இடத்த வந்து பாவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிழக்கே பாவடி, தெற்கே பாவடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பாவடி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பாவு அப்படின்னா நூல், அந்த நூலை வந்து கஞ்சி போட்டு காய வைக்கிற இடம் தான் இந்த பாவடிங்களாமா. அதாவது அந்த நெய்யற துணியை இங்கே இந்த பெரிய கடையில் வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நம்மளாம் எப்படி இங்கே காதி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி போகிறோம் இல்லையா, நல்ல ஒரு நெய்யற அந்த நூல் துணி, அந்த துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக அங்கே போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அங்கே சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வேஷ்டி, துண்டு, அந்த முண்டு எல்லாம் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த நெசவு நெய்யறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த சொசைட்டியில் வந்து நூலெல்லாம் வாங்கிட்டு போய் இது பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நெசவு வந்து கம்மியாயிட்டு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் பல தொழில்கள் வெளியூர்களுக்கு போனால இந்த தொழில் வந்து இங்கே கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து பவர்லூம் வந்ததால் கைத்தறி கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறாங்க. இங்கே பேசிக்கிட்டே நம்ம வந்து நேரம் போனதே தெரியல, நம்மளுக்கு வேற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொல்லங்கோட்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப ரொம்ப ரம்யமான இடங்கள், நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் இந்த இடமாக, இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக கூட மாறிட்டுருக்கு. அப்போ அடுத்த டைம் இன்னும் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கேருந்து போக மனசே இல்லைங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, போய் தாகணும். இது வரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். நன்றி நேர்களே.

0: நேரம் 10:30.
1: ரெயின்போ எஃப்எம் 103 MHz பண்பலையில் நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இந்நிகழ்ச்சியில் காற்றலைகளில் உங்களோடு பயணிப்பது ஆஜே தீபாராணி. விருப்பு வெறுப்பு இல்லா வெள்ளை மனத்தவளே, என்னை வேரோடு பெயர்த்தவளே, உன்னால் வாழ வேண்டாம், உனக்குள்ளே வாழ வேண்டும். வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்தேன் என்றாய், என் வாழ்வின் வண்ணமே நீதான் என்றேன்.

வண்ணமாய் ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். விரும்பாமல் இருந்த என்னை விரும்ப வைத்தாய், விரும்பிய பின் வெறுக்கச் செய்தாய் மற்றவற்றை. எரிமலையாய் வெடித்தாலும் உன்னை நினைக்கையில் பனிமலையாய் மாறிவிடுகிறேன். பிடித்ததும் பிடிக்காமல் போனது, பிடிக்காததும் பிடித்து போனது, உன்மேல் பிடித்த பித்தல்.

ஸ்ரேயா கோஷல். மறந்தும் கூட இறந்து விடக்கூடாது, உன் முழு அன்பையும் அனுபவிக்கும் முன்னே. உருகி உருகி என்னை உனக்குள் உறையச் செய்கிறாய், உறைந்தே போய்விட்டேன் வைரக் கல்லாய்.

நம்மை உருக செய்த குரல் ஆனந்த் அரவிந்தக்ஷன். வேறொன்றும் வேண்டா இவ்வுலகில், வேறாக வேண்டும் நீ என் வாழ்வில், மாறாக என் செய்வேன் உனக்காய், கேட்காமல் கிடைத்த வரம் நான் என்றாய், கேட்டாலும் கிடைக்காத வரம் நீ என்வேன்.

சுகமாய் வருடிய குரல்கள் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம். விதையாய் மனதில் விழுந்தாளே, தளிராய் நெஞ்சில் துளிர்த்தாளே, மொட்டாய் மலர்ந்தாளே, மலராய் எனை தாங்கினாயே, கிளையாய் எனக்குள் வியாபித்தாளே, மரமாய் வளர்ந்து என்னை சாய்த்தாயே.

நம்மை சாய்த்த குரல்கள் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். உன்னை அடைத்தே வைத்திருக்க ஆசை என் நெஞ்சக்கூட்டில், பறக்கவும் விடுவேன் எங்கே என் இதயம் வரை. உன் உயிரும் நானே, உன் உணர்வும் நானே, உன் மொத்தமும் நானானேன், என் முடிவும் நீயானாய்.

0: ஒலித்த குரல்கள் கார்த்திக், கிருஷ், ஹரிணி. நேயர்களே, இதுவரை கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலைகளில் பயணித்தது ஆர்ஜே தீபாராணி. நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started in

0: நியூ இனிஷியேட்டிவ் கால்டு நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமிடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல இருந்த சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க இல்ல இதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 places ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்துல we are going to paste them. So public movement ல இருக்கும்போது எனி இன்சிடென்ட் இஃப் தே சீ தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியே
1: ஜெயதீஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 11 மணி. நேர்களை நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். அதிகாலையின் அலாரமாய் குயிலின் கூக்குரல் வாய்ப்பது வரம். அலுப்பூட்டும் அன்றாட வாழ்க்கைக்கான அழைப்பு இனிய குரலில் கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். அதனால்தான் பாரதியாரே, மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ, இனிதீர் குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி களியுடனே வாழோமோ, நாதக்கனவினிலே நம்முயிரை போக்கோமோ என்று ஏங்கி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட குயில் திரைப்பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் மாணவர்களே.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடல் மௌன ராகம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் ஜானகி பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிகழ்ச்சி அளிக்கும் அடுத்த பாடல் பூவே பூச்சுடவா. படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கே.எஸ். சித்ரா பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் குயில் பாடல்கள் நிகழ்ச்சி. தரம் அடுத்த பாடல் தென்றலை என்னை தொடு படத்திற்காக இளையராஜாவின் செயல் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த குயில் பாடல் ஆண் பாவம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் குருவி கரம்பை சண்முகம் வரிகளில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது.

0: அளித்த அந்த பாடல் காதல் பரிசு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் இன்று குயில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் ராசாவின் மனசிலே படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பொன்னடியானின் வரிகளில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

அந்த பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரிகளில் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடல் எழுதி மனோ எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியது.

ஒளித்தந்த பாடல் தங்க மனசுக்காரன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பிறைசுடனின் வரிகளில் மனோ பாடியது. நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில்

நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் குயில் பாடல்கள். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 மெல்லிசை மற்றும் சேந்திசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழியில் உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹாப் யாசிர் நைனார் அவர்கள். 5:30 திரை இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:00 அரங்கிசையில் TS ராமப்ரியா அவர்களின் பாட்டு இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஒலிதந்த பாடல் என்னை அறிந்தால் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் தாமரையின் வரிகளில் சின்மை பாடியது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இதுவரை சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் 1:10 எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் அக்ஷய்ராம்.

0: என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின் போது 200-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400-க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ஆம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை

0: வசதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பராஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
4: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இனி சேர்ந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் தேசம் நமக்கு என தொடங்கும் பாடல்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: சேந்தி செயல் தொடர்வது ஹவ் அப்னே தேஷ்கா என தொடங்கும் ஹிந்தி மொழி பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சேந்தி செய் நிறைவு செய்வது ஜனனி ஜென்மபூமி என தொடங்கும் ஒரிய மொழி பாடல்.

0: tomorrow. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 258 points to 77,283, while the Nifty fell by 71 points to 24,181 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தானே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பும் ஃபிட்னஸ் பற்றி தான். நம்ம அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அனுபமா அவர்கள், ஃபிட்னஸ் ட்ரெய்னர். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ மேம்.
2: தேங்க்யூ ஸோ மச்
1: மேம். முதல்ல உங்களுடைய ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த கரியருக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க?
2: அது ரொம்ப பெரிய கதை, சொல்லட்டுமா?
1: தாராளமா, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேக்குறதுக்காக.
2: இது எத்தனை பேர் ஆக்சுவலா பிறந்திருப்பாங்க தெரியல. நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது அப்ப எனக்கு வயசு ஒரு 23-24, MBA முடிச்சிருந்தேன். ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய வெயிட் போட்டிருந்தேன், எனக்கே தெரியல அவ்வளவு வெயிட் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு ஃபனி கதை நடந்தது. அப்போ ஒரு எக்ஸாம் எனக்கு பாக்கி இருந்தது போய் எழுதுறதுக்கு. எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நான் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் என்ன கடிச்சிருது. 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ ஒரு குட்டி புக் கொடுத்தாங்க, 14 இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னோட டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஸ்லீவை ரோல் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, அனுபமா நீ இவ்வளோ வெயிட் போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எக்ஸாமினேஷன் டேபிளில் உட்காந்து நான் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும் போது அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணித்து, நிஜமாவே நம்ம இவ்வளோ வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்னு. இது எப்படி நம்ம யோசிக்கணும்னா, இந்த காலத்தில் இதை யோசிச்சோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்படி வெயிட்டை பற்றி சொல்றதெல்லாம் தப்பு, பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து, நம்ம ஒருத்தரை பார்த்து வெயிட் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க சொல்லி கேலி பண்ணுறது தான் பாடி ஷேமிங். பட் இதுவே நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொல்லும் போது அதை கவனமாக கேட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சது தான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியோட பிகினிங். அப்படி யோசிக்கும் போது என்னோட மாமி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீ இந்த கிளாஸ் ஏன் போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஃபன்னாக இருக்கும் உனக்கு, நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு. நான் அப்படி ஜாயின் பண்ணின கிளாஸ் தான், மியூசிக் இருந்தது அந்த கிளாஸில், நிறைய பேர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். நம்ம ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணினது தான் என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிட்னஸ் ஜேர்னி. 1 மாதம் ட்ரை பண்ணினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் இருந்தது, டான்ஸ் மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது. நான் அவ்வளோ தூரம் ஒன்றும் ஃபிசிக்கலாக எதுவுமே நான் பண்ணினது கிடையாது. ஃபிட்னஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த 1 மாதத்தில் எனக்கு இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஜாய் அண்ட் அதுவே சேஞ்ச் என்னோட ப்ரொஃபஷனாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஃபிட்னஸ் கெரியரில். அப்படி தான் ஆரம்பிச்சது.
1: வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க, அது உங்கள் மனசை வந்து ஒரு நல்ல விதமாக பாதிச்சிருக்கு, அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதையும் ஒரு கெரியராக மாற்றிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
2: அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்தது. நான் 1 மாதம் அந்த கிளாஸில் இருந்தேன். அந்த டீச்சர் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற ஒருத்தவங்களை தேடிட்டு இருந்தாங்க, என்ன சூஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ நிறைய பேரை கேட்டாங்க, யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அந்த கிளாஸ் வேண்டான்னு. நிறைய பேர், நிறைய சீனியர்ஸ் சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்க வேற வழி இல்லாமல் என்னை கேட்டாங்க, அனுப்புமா நீ இந்த கிளாஸ் எடுத்து நடத்துறியா அப்படின்னு. நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். அது எஸ் சொன்னதுக்கு ரீசன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ். அதனால எனக்கு ட்ரைனிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது 1 மாதம் தான் நான் இந்த கிளாஸை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க எனக்கு. மியூசிக் எல்லாம் அப்போல்லாம் கேசட் தான். எனக்கு ஒரு 10 கேசட் கொடுத்து, சரி நீ இதை வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு போனாக்கா எனக்கு அந்த டைமில் ஒரு 25-30 பேர் இருந்தாங்க கிளாஸில் லேடிஸ். நான் அனுப்பமாக கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளாஸுக்கு போனேன், பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க கிளாஸில், பாக்கி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சேடாக இருந்தது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது தான். யோசிச்சு பாருங்கள், நிறைய வருஷம் ட்ரெயின் பண்ணின சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் ஒரு மாதம் ஒருத்தங்க வந்து பண்ணுறாங்க, அவங்க இப்போ டீச்சராக இருக்காங்கன்னாக்கா யாருமே கண்டினியூ பண்ண மாட்டாங்க.

0: அப்படிதான் இருந்தது. அந்த டூ கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க என்னோட கிளாஸ்ல. ஸோ நிறைய வாரம் நான் போவேன், எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணினேனோ நான் போய் கிளாஸ் எடுத்தேன். பட் ஸ்லோலி பீப்புள் ஸ்டார்ட் டு ரியலைஸ், ஓ பரவாயில்லையே, இவங்க நல்லா தான் எடுக்கிறாங்க கிளாஸ், நல்லா ஃபன்னா இருக்கு இவங்க கிளாஸ் அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் திருப்பி வந்தாங்க என்னோட கிளாஸ்க்கு. அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி. நான் பிளான் பண்ணி பண்ணலை, பட் எனக்கு ஒன்னே ஒன்று தான், இன்னி வரைக்கும் எனக்கு இது பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே.
1: ஃபிட்னஸ் கோச் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை, வேற ஆப்ஷன்னா என்ன எடுப்பீங்க?
0: டிஃபிகல்ட் குவெஸ்டின் தான் இது. பட் எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நான் ஃபிட்னஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி பேரலாகவே நான் வந்து எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் கெரியர் ஆரம்பிச்சிருந்தேன். சைமல்டேனியஸாக என்னை வந்து நான் படித்த காலேஜ்லேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட் லெக்சரராக, எம்பிஏ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி தான் எனக்கு ஃபிட்னஸ்லையும் நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணணுங்கிற அந்த ஐடியா இருந்தது. ஸோ நான் ஃபிட்னஸ் கோச்சாக இல்லைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் தெரியல எனக்கு. எனக்கு இப்போ இருக்கிற ரெண்டு ப்ரொஃபஷனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஃபுல் டைம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. என்னோடய 30 இயர்ஸ் ப்ரொஃபஷனில் எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தது. ஸோ அகாடமிக்ஸ்லையும் நான் சொன்னது இதுதான், நான் ஃபிட்னஸ் எந்த காரணத்துக்கும் விட மாட்டேன். ஃபிட்னஸ்ல சொன்னதும் அதுதான், என்ன அகாடமிக்ஸ விட்டுட்டு ஃபிட்னஸ் ஃபுல் டைம் பண்ண சொல்லாதீங்க.
1: ஃபிட்னஸ் ஒரு கேரியரா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இதை விட பெட்டர் கேரியர் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தட் இஸ் 2026 நம்ம இப்போ பேசும்போது உலகம் பூராவே ஃபிட்னஸ் இஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கேரியர் அதுதான். நான் ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விதத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் நிஜமாவே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு கோவிடுக்கு அப்புறம் இந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. நம்மளால எவ்வளோ வாழ்க்கையை இழந்துட முடியுங்கிறது வந்து கோவிட் நமக்கு காட்டியது. அந்த டைமில் எதுவுமே செய்யாமல் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபிட்னஸை நோக்கி பயணம் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேசும்போது இந்த கெரியர் வந்து இஸ் ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் யங்கர் பீப்புளுக்கு, இல்லை எந்த வயசில் இருந்தாலுமே இதை எடுத்து நீங்கள் படித்து அதுக்கு தகுந்த படிப்பெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது யார் வேணால் வரலாம், நீங்கள் உங்களால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கலாம், அப்படி இருந்த காலம் வேறு. இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸில் டிகிரிஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எங்கே போனாலும் நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. பர்சனல் ட்ரெய்னராக போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை கெரியர் சாய்ஸ்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் இதை பண்ணணும்.
1: இப்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த கெரியருக்குள்ளே வந்திருக்கும் போது, அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன?
0: தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் இருந்தது வந்து நான் ரெண்டு ப்ரொஃபஷன் மேனேஜ் பண்ணினது தான். இப்போ அகாடமிக்ஸில் வந்து நான் ஒரு சர்டன் ரோல் வரைக்கும் தான் என்னால் ப்ரோக்ரெஸ் பண்ண முடிஞ்சது, ஏன்னா எனக்கு இன்னொரு கெரியர் இருந்ததுனால. எம்பிஏல வந்து அவங்க எப்போவுமே யோசிப்பாங்க, ஓ இவங்க வந்து ஃபுல் டைம் இங்கே கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஹாபி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், அது ஹாபி கிடையாது, அதுவும் எனக்கு ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஃபிட்னஸில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, ஓ இவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க அகாடமிக் கிளாஸஸ் அப்படின்னு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது இல்லாமல் சேலஞ்ச் வந்து ப்ரோக்ரெசிவ்லி நான் ஆரம்பிக்கிற டைம்ல இல்லை, பட் ஒரு 5 வருஷம் 2000ல பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென் தான் இருந்தாங்க ப்ரொஃபஷனில். ஸோ நீங்கள் வந்து நிறைய மசில்ஸ் இருக்கணும், நீங்கள் ஒரு மேனாக இருந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லேடி ட்ரெய்னராக வந்து நிறையா பேர் அந்த டைமில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுவுமே இட் சேஞ்ச்ட். நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷனை அப்ரோச் பண்ணுறீங்கிறது வந்து பிகம்ஸ் அ பிக் திங். ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலிசம் காட்டினீங்கன்னா, நீங்கள் அந்த கமிட்மெண்ட் காட்டினீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஒரு பெரிய சேலஞ்ச்.

0: மேம், இது ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன். எதுக்காக நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை அப்ரோச் பண்ணணும் முதல்ல? அவங்க எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க?
1: இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? நமக்கே தெரியும் இல்லை, இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறோம், அது குணமாகலைன்னா ஒரு பெரிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிறோம், அப்படியும் சரியாக போகலைன்னா நம்ம டவுன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அந்த மாதிரி இதே மாதிரி தான் நம்ம ஃபிட்னஸையும் அப்ரோச் பண்ணணும். இதுக்குன்னு படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு நிஜமாகவே ஃபிட் ஆகணும்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட பேசிஸ். இல்லை நானே இல்லை வேற ஏதாவது பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, இல்லை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து ஆகாது. அப்படிங்கிற ஃபிட்னஸ் ட்ரெய்னரை தேடி போகிறது தான் நமக்கு நல்லது.
0: ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? வாட் இஸ் ஃபிட்னஸ்?
1: நல்ல க்வெஸ்சன். இது வந்து நிறைய பேர் இது எங்கிட்ட கேட்டதே கிடையாது. அண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஒரு பதிலும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 20 வயசு பாய் ஒரு கேர்ளாக இருந்தாக்கா உங்களுக்கு

ஃபிட்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே என்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து ஃபிட்னஸ் அவங்களும் ஃபிட்டா தான் இருக்கணும். நம்ம உயிர் வாழற வரைக்கும் நம்ம ஃபிட்டா இருந்தாதான் கஷ்டம் இல்லாம இருக்க முடியும். வியாதிங்கிறது ஒண்ணு, வியாதி இல்லாம இருக்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறோம், எனக்கு வியாதி இல்லை அதனால நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு, அது கிடையாது.

0: ஃபிட்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே என்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து ஃபிட்னஸ் அவங்களும் ஃபிட்டா தான் இருக்கணும். நம்ம உயிர் வாழற வரைக்கும் நம்ம ஃபிட்டா இருந்தாதான் கஷ்டம் இல்லாம இருக்க முடியும். வியாதிங்கிறது ஒண்ணு, வியாதி இல்லாம இருக்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறோம், எனக்கு வியாதி இல்ல அதனால நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு, அது கிடையவே கிடையாது.
1: அப்ப ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேறன்னு சொல்ல வரீங்களா?
0: அப்சல்யூட்லி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் யோசிக்கிறது வந்து எனக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, எனக்கு வெயிட் சரியா இருக்கு, நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. இது ரெண்டுமே வேற வேற. நல்லா ஃபிட்டா இருக்கிறவங்க, நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், எனக்கு மசில்ஸ் நிறைய இருக்கு, நான் வந்து ஹெல்தியா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க, அதுவும் கிடையாது. இப்ப நல்லா டெய்லி ஜிம்முக்கு போறவங்களுக்குமே நீங்க டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு பிபி இருக்கிறதே தெரிய வராது, நீங்க டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரிய வராது. ஸோ இது ரெண்டுமே வேற வேற விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வேணுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு 70 வயசு தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்க படி ஏறி நடந்து போய் அவங்களோட வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே செய்யறது வந்து அவங்களோட ஃபிட்னஸ். இந்த வயசுல நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கு வயசாகும் போது என்னோட வேலையை நானே தனியாக செஞ்சுக்கிறது தான் என்னோட டெஃபினிஷன் ஆஃப் ஃபிட்னஸ். இப்படி இதுவே ஒரு 20 வயசு இல்லை 15 வயசு ஸ்கூல் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு வந்து அது ஃபிட்னஸ் கிடையாது. இல்லை அவங்க வெயிட் கம்மி பண்ணணுமா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட் நல்லா விளையாடணுமா இருக்கலாம், இல்லை நான் ஆஃபீஸில் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னோட கதையை யோசிச்சிங்கன்னா எனக்கு வெயிட் லூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட கோல் நிறைய மாறி வந்திருக்கு. அந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே வேற வேற மாதிரி இருக்கும். பட் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேற.
1: என்னுடைய ஃபிட்னஸ் லெவலை நான் தான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, சப்போஸ் ஒரு 20 வயசு இளைஞர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு மாடு ஏறினா அதை ஃபிட்னு நினைக்கிறேன், ஆனால் மற்ற தெரியுது இல்லை, உன் வயசுக்கு நீ ஒரு 3 மாடியே தாராளமாக ஏறலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான சரியான புரிதலை எப்படி நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருவீங்க?
0: இப்போ நமக்கு பிபிக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இது இந்த மெஷர்மெண்ட் இருந்தாக்கா உங்களுக்கு பிபி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஜாஸ்தியாக இருந்தாக்கா உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கு, கம்மியாக இருந்தால் பிபி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபிட்னஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ வெயிட் கூட நம்ம ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் இந்த வெயிட்டாக இருந்தால் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் அந்த வெயிட் கூட எத்தனை பெர்சன்டேஜ் மசில், எத்தனை பெர்சன்டேஜ் ஃபேட் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அனலைஸ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தங்களை பார்த்து அவங்க ஒல்லியா இருக்காங்க அதனால அவங்க ஃபிட்டா இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபேட் கம்மியா இருக்கு மசில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. இந்த குவெஸ்டனை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 20 வயசு இளைஞர் வந்து அவங்க டெய்லி எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களா, அவங்களால கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதா, அவங்களோட வேலையை அவங்களால ஒழுங்காக செய்ய முடியறதா, 8 மணி நேரம் காலேஜில் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களால வீட்டில் வேலை செஞ்சு, இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு ராத்திரி முழிச்சு இருக்கணும், நெக்ஸ்ட் டே காலத்தால் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இது அவங்களால செய்ய முடியணும். பட் செய்ய முடியலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி, அவங்களோட ஃபிட்னஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு அவங்க யோசிக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸால ஏற்படுது இல்லையா? ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸால அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை அவங்களுடைய ஃபிட்னஸை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அவங்க எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவரே அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். அது வந்து நமக்கு அது இல்லாதப்போதான் அதோட மேஜிக் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல சொல்லியிருப்போம், ஓ எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது, எனக்கு பயங்கர வயிற்று வலி, என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிஜமாவே வலி இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்லலை, பட் சும்மா நம்ம நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் சும்மா சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு நான் பிடி கிளாஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை நான் சொல்வேன், ஓ எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு எனக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட முடியலையே அப்படியெல்லாம் சொல்லி, இப்போ பீரியட்ஸ் இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பீரியட்ஸ் இல்லைங்கிறப்ப தான் நமக்கு தெரிய வருது அது இருந்ததுனால எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது அப்படின்னு. பெண்ணுன்னு எடுத்துனாலே நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஒரு சின்ன பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு உடனே அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, இது கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜில் பெரிமெனோபாஸ்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து நம்ம பீரியட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் அது பெரிமெனோபாஸ். அது 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம்.

0: இருக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உலகத்தில் 53 இயர்ஸ், 53 வயசில் தான் பெண்கள் மெனோபா ஸ்டேஜில் ரீச் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 48லேயே ரீச் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அந்த மெனோபாஸுங்கிறது வந்து ஒரு ஹோல் வருஷம் பீரியட் இல்லாமல் இருக்கிறது தான் மெனோபாஸ். உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அது மெனோபாஸ் கிடையாது. ஒரு 12 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும் போது தான் நீங்கள் மெனோபாஸ் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி 5 வருஷமோ 10 வருஷமோ பெரிய மெனோபாஸ்னு சொல்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 30 வயசுலேருந்தே நமக்கு நிறைய பேரில் பெண்கள் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே செய்யலை. நீங்கள் ட்ரெயினிங்னாக்கா பெரிய ஜிம்முக்கு போய் வெயிட்டெல்லாம் தூக்கி வெயிட் லிஃப்டராக ஆகணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா வேலை செய்யாது. ஒரு 100%ல வேலை செய்யாது, ஒரு 50-60%ல தான் வேலை செய்யும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்கிறாங்க, ஓ நீ என்ன சொல்கிற இப்படி, நம்மளோட பாட்டியெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கல், அம்மி, உரல் எல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு மிக்ஸி இருக்குது, மைக்ரோவேவ் அவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் கீழே உட்காந்து கூட டாய்லெட் போகிறது கிடையாது நிறைய இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ண முடியும்? அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் எல்லோரும் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி, நிறைய பேர் குடும்பத்திலேயே நிறைய பேர் இருந்தாங்க சேர்ந்து. இப்போ நம்ம எல்லோரும் தனியாக இருக்கோம். அந்த தனியாக இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கே நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான். அதை நம்ம நிறையா செய்யலைன்னா நம்ம நமக்கே செய்கிற துரோகம் தான் நான் சொல்லுவேன். ஆஸ் பெண்களாக, இப்போ ஆண்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்மளை விட கம்மி, அது வேறு மாதிரி, அது அவங்க வேலை செய்கிறதும் வேறு மாதிரி. நமக்கு தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குழந்தை பிறந்து பண்ணணுங்கிறது வந்து பெண்களுக்கு தான். அதனால ஹார்மோனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸும், அந்த பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு தான் ஜாஸ்தி. நம்ம நம்ம பாடிஸை நம்ம ஹெல்ப் பண்ணலனா வேற யாரும் செய்வாங்க?
1: ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஹார்மோன்ஸ் யாரும் திட்டாதீங்கப்பா, அது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா?
0: இப்போ வந்து ஒருத்தங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ப்ரெக்னென்சி வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கைனகாலஜிஸ்ட் வந்து நார்மல் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரெயினே பண்ணல பட் நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. புதுசாக போய் நான் ஒரு ஜிம்மில் சேர்ந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் மினிமம் வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை, வீட்டு வேலையை, பெட் ரெஸ்ட் இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு அட்லீஸ்ட் வாக்கிங் 2 மார்னிங் 1 வாட்டி ஈவினிங் 1 வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் அட்வைசபிள். பிகாஸ் ப்ரெக்னென்ட் டைமில் நீங்கள் புதுசாக ஒன்று போய் கற்றுக்கிறது வந்து இஸ் நாட் அ கிரேட் ஐடியா.

0: இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் சோம்பேறித்தனம். எனக்கு வந்து ஜிம் அப்படின்னாலே அந்த பேரை கேட்டாலே அலர்ஜி. எப்படி சில பேருக்கு ஊசியை கண்ட அலர்ஜி, அந்த மாதிரி ஜிம்முன்ற பேரை கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜி. அப்போ அந்த மாதிரி ஒரு பீப்புளை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க?
1: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாட் நமக்கு வரணும். அது எவ்வளோதான் பாக்கி பேர் சொன்னாலுமே, நான் மோட்டிவேட் பண்ணாலுமே அது கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணும். அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதனால நமக்கு ஃபிட்னஸ் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அப்படி தோணும்.
0: வி ஷுட் ஹாவ் அ கோல். அப்போ
1: கோல் கூட இல்லை, ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம வந்து அது சொல்றது வந்து

0: மை வை அப்படின்னு சொல்றோம். அந்த வை இருந்தா மட்டுமே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியும். அது நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸா கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீ வெயிட் லாஸ பத்தி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியில் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இந்தியா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போது. பட் இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பாடி ஷேமிங் பண்ணாத, நீங்கள் இன்னொருத்தரை பற்றி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லாத. ஐ அக்ரி. பட் நமக்கே அந்த ரியலைசேஷன் வரணும் இல்லை. இப்போது வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நமக்கே நல்லது கிடையாது. இப்போ எல்லாருமே ஒல்லியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ ஜாஸ்தி வெயிட் இருந்ததுன்னா உங்களோட ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேலை செய்யணும், உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே ஜாஸ்தி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்.
1: ஓவர் டைம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்க.
0: கரெக்ட். உங்களை முட்டி வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ என்னோட பாட்டியெல்லாம் கடைசி வரைக்கும் தரையில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. என்னால் நிறைய நாள் இப்போவே என்னால் தரையில் உட்கார முடியல. போக போக நிறைய பேருக்கு உட்கார முடியாமல் வந்துடலாம். ஏன்னா நமக்கு சேர்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்குது, அந்த கீழே உட்காந்து பண்ணுற அந்த பழக்கமே நமக்கெல்லாம் இல்லாமல் போயிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் கூட பெஞ்ச் இருக்குது. இது என்னோட வாய் எதனால நான் ஃபிட்னஸ் நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் எப்போவாவது ஒரு தடவை வரும். ஒன்றுல நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை நான் ஸ்கூலில் இருக்கேன் எனக்கு ஸ்போர்ட்ஸே வரல, என்னோடய பிடி டீச்சர் என்னை திட்டுறாரு அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். மோட்டிவேஷன்னாக்கா நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணணுன்னே கிடையாது, நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்களேன், அது ஃபன்னாக இருக்கும்ல, பாட்டு கேட்கலாம், நிறைய பேர் கூட இருப்பாங்க. அந்த 30 மினிட்ஸோ 45 மினிட்ஸோ ஒரு மணி நேரமோ நீங்கள் ஆடும்போது அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கார்த்தால ஒரு வாக்கிங் போங்க. பட் இந்த வாக் போகும்போது ஒரு சீரியஸாக வாக் பண்ணணும். பார்க்கில் நடக்கிற மாதிரி ஃபோன் பேசிட்டு அவங்க அரட்டை அடிச்சுட்டு வாக் பண்ணினா அது எக்ஸசைஸ் கிடையாது.
1: சில பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே கூட நடப்பாங்க.
0: ஆமாம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாக் முடிச்சுட்டு உட்காந்து இட்லி தோசை காபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நம்ம வாக் பண்ணுற அந்த பர்பஸே போயிடும். அப்படி ஆரம்பிச்சாக்கா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க எப்படின்னா, அந்த பார்க் பக்கத்தில் ஒரு கீரை வடை போடுவாங்களாம், அதுக்காக மோட்டிவேட் ஆகி டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படின்பாங்க.
0: நான் சொல்வேன் அது அது கூட பரவாயில்ல, ஒன்றுமே செய்யாமல் அந்த கீரை வடையை சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு மணி நேரம் வாக் போயிட்டு அந்த கீரை வடை சாப்பிட்றது பரவாயில்ல. அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஒரு மணி நேரம் வாக்கு வந்து 1.5 மணி நேரம் வாக்காக மாறி அந்த ஒரு கீரை வடை வந்து ஹாஃப் அரை கீரை வடையாக ஆச்சுன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்ரெஸ்.
1: ஸ்ட்ரெஸ்ஸை ஃபிட்னஸ் ட்ரைனிங் குறைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
0: டெஃபினட்டாக.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
6: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்சிறந்ததாக செய்கிறது. அப்படின்னா கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 விதமான என்சைம் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பானது, ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதற்கு என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த உறுப்பு எந்த சுவையில் அடிப்படை வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்கன்னா, புளியினுடைய சுவை, புளிப்பு சுவையில் வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் அதீதமாக இருக்கிறது. மற்ற புளிப்புக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கானா சொல்ல முடியாது, மோர்னா அதிகமாக புளிச்சிரும். புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பினுடைய தன்மை தெரியாது. ஆனால் இந்த புளியினுடைய தன்மை ஒரு அளவுக்கு நிர்ணயம்பட்டு இருக்கிறதாக பார்க்கிற போது மிகச்சிறந்ததாக இருக்கிறது எலுமிச்சம்பழம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் நல்லதாக
7: செயல்பாடை மேம்படுத்த முடியும்.

மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 450. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயணத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகர பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும், திருநங்கியர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ள அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை

0: அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் இரண்டு பேரை புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக மூன்று நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிபட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு இரண்டு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிறு வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகளும் 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனிசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த

0: நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும் ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும் மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56 நிமிடம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: பாடல் 1. 3 படத்திற்காக அனிருத்தின் இசையில் தனுஷ் ஸ்ருதிஹாசன் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள்.

0: technological and cultural cooperation in Moscow today. And in Test cricket, India holds strong position against Sri Lanka with 471 runs in the first innings at Colombo. Devdutt Padikkal smashes 117 runs. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம். நமது கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. கால்நடைகளிடமிருந்து கிடைக்கும் சாணம் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகள் பெரும்பாலும் கழிவுப் பொருட்களாகவே கருதப்படுகின்றன. ஆனால் இவற்றை முறையாக சேகரித்து சரியான தொழில்நுட்பத்துடன் பயன்படுத்தினால் அவை நமக்கு பயனுள்ள வளங்களாக மாறும். இந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கியமான திட்டம்தான் கோபர்தன் திட்டம். கோபர்தன் என்பது கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தன் என்பதன் சுருக்கமாகும். கால்நடை சாணம் மற்றும் பிற உயிரியல் கழிவுகளை அறிவியல் முறையில் மேலாண்மை செய்து அவற்றில் இருந்து உயிரி வாயு, சுருக்கப்பட்ட உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் போன்ற பயனுள்ள பொருட்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் கிராமப்புறங்களில் கழிவுகள் முறையாக மேலாண்மை செய்யப்படுவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறைகிறது. மேலும் உயிரியல் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை உரம் விவசாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிறது. உயிரி வாயுவை எரிசக்தி தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும். அதாவது, இதுவரை நாம் கழிவாக பார்த்த ஒன்றை வருமானத்தையும் பயனையும் தரக்கூடிய வளமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை கோபர்தன் திட்டம் உருவாக்குகிறது. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், சுய உதவிக்குழுக்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்க முடியும். கழிவை அகற்றுவது மட்டுமல்ல, கழிவில் இருந்து வளத்தை உருவாக்குவதுதான் கோபர்தன். இந்த திட்டம் எவ்வாறு நமது கிராமப்புறங்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளிக்கிறது என்பதை பற்றி இனி கேட்கக்கூடிய பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

0: வனிதா, அந்த பாடல் தாண்டவம் படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் ஹரிச்சரண் வந்தனா சீனிவாசன் பாடியது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான கோபர்தன் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் முன்னர் பார்த்தது போல கால்நடை சாணம் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை பயனுள்ள வளங்களாக மாற்ற முடியும். இதன் அடுத்த முக்கியமான பயன் என்ன தெரியுமா? கால்நடை சாணம் மற்றும் பிற உயிரியல் கழிவுகளை பயன்படுத்தி உயிரி வாயு தயாரிக்க முடியும். இந்த உயிரி வாயுவை சமையல் மற்றும் பிற எரிசக்தி தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் உயிரி வாயு தயாரிக்கும் செயல்முறைக்கு பிறகு கிடைக்கும் கழிவுப் பொருட்களையும் வீணாக்க தேவையில்லை. அவற்றை இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு பயனுள்ள இயற்கை உரம் கிடைப்பதுடன் விவசாயத்தில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதற்கும் இது உதவுகிறது. மேலும் கிராமங்களில் உயிரியல் கழிவுகளை சேகரித்தல், அவற்றை செயலாக்குதல், உயிரி வாயு

மற்றும் இயற்கை உரம் தயாரித்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் உள்ளூர் அளவில் வேலை வாய்ப்பும் கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாக்கலாம். இவ்வாறு கோபர்தன் திட்டம் ஒரே நேரத்தில் தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிசக்தி, இயற்கை விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் ஆகிய பல அம்சங்களை இணைக்கிறது. குறிப்பாக கால்நடை வளர்ப்பு அதிகமுள்ள கிராமங்களில் உருவாகும் சாணம் போன்ற உயிரியல் கழிவுகளை சரியாக பயன்படுத்தினால் அது கிராமத்தின் பொருளாதார வளமாகவே மாறும்.

0: கால்நடை வளர்ப்பு அதிகமுள்ள கிராமங்களில் உருவாகும் சாணம் போன்ற உயிரியல் கழிவுகளை சரியாக பயன்படுத்தினால் அது கிராமத்தின் பொருளாதார வளமாகவே மாறும். எனவே நம் பார்வையை மாற்றுவோம். கழிவு அல்ல, வளம். கால்நடை சாணம் மற்றும் உயிரியல் கழிவுகளை முறையாக பயன்படுத்தி தூய்மையான சுற்றுச்சூழலையும் நிலையான விவசாயத்தையும் வளமான கிராமப்புற வாழ்க்கையையும் உருவாக்குவோம். கோபர்தன், கழிவிலிருந்து வளம், வளத்திலிருந்து வளர்ச்சி. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது கோபர்தன். கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் 2 உலகம் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7 4 1.
0: நேரம் 2:32.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொது

0: மனநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம பேச போறோம். பொதுவா இந்த பொது மருத்துவம் அப்படிங்கிறது என்னென்ன கவர் ஆகுது, இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் உங்களை பற்றியும் ஒரு அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கங்க.
2: வணக்கம், நான் டாக்டர் ரிஹாப் யாசிர் நைனார். ஜென்ரல் மெடிசன் கன்சல்டண்டா நான் வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஃப்எம் ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு பொது மருத்துவம் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ராட் ஸ்பெஷாலிட்டி. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டிசீசஸ் கவர் ஆகும், ஓவர்லாப்பிங் வித் சர்ஜரி, கொஞ்சம் கைனகாலஜிக்கல் டிஸார்டர்ஸ், சைல்ட் டிஸார்டர்ஸ் அண்ட் போன் டிஸார்டர்ஸும் இதில் ஓவர்லேப் ஆகும். பட் இதில் வர எல்லா டிசீசஸ் வந்து ஒரு முக்கியமான கேட்டகரிஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது சிஸ்டம்ஸில் டிவைட் ஆகும். ஸோ யூஸ்வலி ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டமோட வருவாங்க, ஒரு நெஞ்சு வலி, படப்படப்பு. பட் அந்த நெஞ்சு வலி பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த நெஞ்சு வலி இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டராகவும் இருக்கலாம். அந்த சிம்டம்ஸ் அண்ட் பேஷண்ட்டோட ப்ரொஃபைல் வச்சு எந்த சிஸ்டமில் ஃபிட் ஆகுது, எந்த டிசீஸ் அந்த சிஸ்டம்குள்ள என்ன டிசீஸில் ஃபிட் ஆகுதுன்னு ஜென்ரல் மெடிசன் டாக்டர் கண்டுபிடிக்கிற வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இது இருதய நோயின்னு சொல்லுவோம், ரெண்டாவது நுரையீரல் நோய், மூணாவது தொடல் சம்மந்தப்பட்ட நோய், அண்ட் நாலாவது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர்ஸ். இதுதான் ஃபோர் மேஜர் கேட்டகரிஸ். அதோட சேர்த்து பல கேட்டகரிஸும் இருக்குது, லைக் போன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ், எண்டோக்ரைன் உடம்பில் இருக்கிற கிளாண்ட்ஸ் லைக் தைராய்டு கிளாண்ட், மூளைக்குள்ளே இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்ட், ஒரு ஆணில் இருக்கிற டெஸ்டஸ் அண்ட் ஃபீமேலில் இருக்கிற ஓவரிஸ் அதுவும் ஒரு கிளாண்டாக கவுண்ட் ஆகும், அதோட டிஸார்டர்ஸ். பிளட் ரிலேட்டட், ரத்தம்ல மூணு செல்ஸ் இருக்கு, அதோட டிஸார்டர்ஸ். அண்ட் சிறுநீர் விஷயம், தட் இஸ் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் கேட்டகரிஸ் வேர் வி கேன் கேட்டகரைஸ் தீஸ் டிசீசஸ் இன் டு தீஸ் சிஸ்டம்ஸ். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் சில சிம்டம்ஸ் வச்சு இந்த டிசீசஸ் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து நெஞ்சு வலி, படப்படப்பு, மூச்சு வாங்குற கஷ்டம், அப்புறம் தலை சுத்தல், அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும், அது வச்சு நம்ம இந்த இருதய நோயை கண்டுபிடிக்கலாம். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சர்டன் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஒரு சுருள் படம், இல்லாட்டி ஒரு 2D எக்கோ, இது வச்சு நம்ம இருதய நோயை கண்டுபிடிக்கலாம். அதில் மேஜரான இருதய நோய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அட்டாக், தட் இஸ் மெடிக்கல் டேர்மில் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருதயோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயிலியர்ன்னு சொல்லுவோம். அப்புறம் மூணாவது பிளட் வெஸல் ரிலேட்டட், தட் இஸ் பிளட் வெஸலோட ப்ரெஷர் அதிகமாகிருச்சுன்னா இதுக்கு பேர் பிளட் ப்ரெஷர் இல்லாட்டி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அண்ட் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சர்க்கிட், தட் இஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா படப்படப்பு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு பேர் அரித்மியான்னு சொல்லுவோம். ஒரு ஜிஸ்டில் இருதய நோயை பற்றி சொல்லலாம். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய், தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். இதில் யூஸ்வலி பேஷண்ட்டுக்கு வந்து இருமல் இருக்கும், சளி இருக்கும், ஒரு மூச்சு வாங்குற கஷ்டம் இருக்கும், ஒரு நெஞ்சு வலியும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் நோயில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்தமா, அதுதான் முக்கியமான டிசீஸ். ரெண்டாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், தட் இஸ் ஆஸ்தமா வந்து ரொம்ப சின்ன வயசில் மூச்சு வாங்குற கஷ்டம், வீசிங் இருந்ததுன்னா அது ஆஸ்தமான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வயசாயிருச்சு அண்ட் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்திருக்குன்னா இதே ஆஸ்தமா சிஓபிடியும் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், தட் இஸ் நுரையீரலுக்கு வெளியில் இருக்கிற ஃபைப்ரஸ் டிஷ்யூ அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமான நுரையீரல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், காசு நோய் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். டிசீசஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்.
1: பொது மருத்துவம்ல வந்து இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் பொது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் தொடர்ந்து கேட்க போறோம், நீங்களும் எங்களுக்காக சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்போமா?

0: பண்ணிடலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட். FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்

0: தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் ஜென்ரல் மெடிசன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஜென்ரல் மெடிசன்ஸில் வந்து பார்த்தோம்னா பொதுவாக காய்ச்சல், சளி, இரும்பல், தலைவலி, உடல் வலி, அதே மாதிரி வந்து வயிற்று வலி, செரிமான பிரச்சனைகள், சர்க்கரை நோய், கொழுப்பு பிரச்சனைகள், தைராய்டு, இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க. மக்கள் வந்து என்ன பிரச்சனை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன காரணங்களுக்காக மருத்துவமனையை அணுக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது?
2: இப்போ மேஜரான கன்சர்ன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், இதுதான் நம்மளுக்கு மேஜரான கன்சர்ன். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்டி அண்டர் பில்ட்டாக இருப்பாங்க, வெயிட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு தொப்பை இருக்கும், ஒரு அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கும். இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி காரணமாக டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் பிபி அதிகமாகும், ஆல்சோ கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். ஸோ இந்த மூணு விஷயம் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து இப்போ தான் மேஜர் கன்சர்ன் ஃபார் இந்தியன் பாப்புலேஷன் பிகாஸ் ஆஃப் த டயட். இப்போ டயட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினாக கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக எடுப்பாங்க, ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும் டயட்டில், அதனால பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலி அப்டாமினல் ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில். அதனால டயபெட்டீஸ் பிபி அதிகமாக இருக்கிறது அண்ட் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜர் கன்சர்ன் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இப்போ நிறையா எமர்ஜ் ஆகுது இந்தியாவில். இப்போ ரொம்ப கம்மி வயசுலே பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஈவன் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மேஜர் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல், நம்ம லீட் பண்ணுற லைஃப் ஸ்டைலில் அதிகமாக ஆக்டிவிட்டி இருக்க மாட்டேது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் டயட் சரியாக இருக்காது, ரொம்ப அன்டைமாக சாப்பிடுவோம், அதனால பார்த்தீங்கன்னா கார்டியாக் இவெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் அரித்மியாஸ், பிபியும் ரொம்ப கம்மி வயசில் வந்துடுது. இப்போ ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, அதனால ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் நிறைய டிஸார்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், காய்ச்சல், ஃபீவரோட நம்ம இந்த நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் தான் ஜாஸ்தியாக பார்க்குறோம் பாப்புலேஷனில், விச் இஸ் சுகர் நோய், தட் இஸ் டயபெட்டீஸ், பிபி நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஹார்ட் ரிலேட்டட் விஷயம், அப்புறம் வீசிங்கும் பிகாஸ் ஆஃப் வெயிட், வெயிட் அதிகமாக இருந்தாலும் வீசிங் பிரச்சனை சில பேருக்கு வரும், அப்புறம் தைராய்டு, தைராய்டும் ரொம்ப அதிகமாக வருது ஃபீமேல் பாப்புலேஷனில், தைராய்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாக வருது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் பீப்புளில் தைராய்டு காமிக்கும், பட் இப்போ அண்டர் வெயிட் பீப்புள்லேயும் தைராய்டு அதிகமாக காமிக்குது, தட் இஸ் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீமேல்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து இஸ் நாட் ஹெல்பிங் அஸ் அண்ட் அதனால இந்த மாதிரி நோயெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வரணும் பாப்புலேஷனில், அதில் மோஸ்ட்லி டயட் தான் சேஞ்ச் பண்ணோம் நம்ம, கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக பண்ணிக்கணும் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கணும். இந்த மாதிரி விஷயம் தான் மக்களுக்கு அதிகமாக பாதிக்குது, அதனால டாக்டர்ஸை வந்து பார்க்குறாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் பொது மருத்துவத்தில் மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்துட்டோம்னா மருத்துவரை போய் சந்திக்கிறது கிடையாது, மெடிக்கல் ஷாப் போய் மருந்து மாத்திரைகள் வாங்கி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து ஒரு சரியான முறையாக இருக்குமா?
2: இது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கேட்டகரி ஜென்ரல் மெடிசன்னை பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், இருமல், சளி இது எல்லாம் பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். ஸோ யூஸ்வலி இது ஒரு நாள் இருந்தால் இல்லாட்டி இதோட சேர்த்து ரன்னிங் நோஸ் இல்லாட்டிக்குலேருந்து தண்ணி வருதுன்னா இது வைரல் காய்ச்சலாகவும் நினச்சிக்கலாம். இதுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், தட் இஸ் ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சப்போஸ் பேஷண்ட்டுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெண்டு நாளாக காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, முடியாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வரணும். பேஷண்ட்டுக்கு காய்ச்சலோட அவங்க சுய நினைவு இல்லை, ட்ரௌசியாக இருக்காங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும். இது வந்து இக்னோர் பண்ணுற விஷயம் இல்லை. காய்ச்சல் பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் இல்லாட்டி ஒரு பாக்டீரியல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால கூட இருக்கலாம். அது வீட்டில் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப

0: அதிகமாக ஃபீவர் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, முடியாமல் இருக்காங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ரொம்ப மூச்சு வாங்குது, அப்பனா இது சாதாரணமாக விட்டுறக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து பார்க்கணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் இந்த வைரல் காய்ச்சல் இல்லாட்டி ஒரு ஒரு சிம்பிள் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இது வேலை செய்யும். பட் அதர்வைஸ் இதுலேயும் ட்ரீட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் பொது மருத்துவத்தில் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் நிறையா தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாக

0: கொள்ளலாமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
3: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில பொது மருத்துவத்துல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
4: ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்குன்னா பிளீஸ் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், வெயிட் பண்ணாதீங்க அண்ட் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்க வீட்டில் இருக்கிற பிரெக்னென்ட் உமன், சில்ட்ரன் அண்ட் வயசானவங்க அவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வயசானவங்க, 65 இயர்ஸ்க்கு மேலே வயசானவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கேர் கொடுங்க. இதுதான் இந்தியாவில் காமனான விஷயம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துட்ருக்கோம், வயசானவங்களுக்கு சரியாக கேர் இல்லை. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வயசானவங்களுக்கு வர பிரச்சனை வந்து யூஸ்வலி அவங்க தடுமாறி விழுந்துடுறாங்க, இல்லாட்டி பெட்லேயே பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு சில நோய் வரும். ஸோ அது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. சரியான ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. வயசானவங்களுக்கு வர வியாதி வந்து சர்வசாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது. அது கண்டிப்பாக ஒரு மேஜர் கன்சர்னாக வச்சுட்டு நம்ம பார்க்கணும் அண்ட் ட்ரீட் பண்ணணும். வீட்டில் வந்து வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ரெய்லிங்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அவங்க அண்ட் அவங்க பெட்ரிடனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ஃபா பெட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு கேர் கிவர் நர்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. உங்களால் முடியும்னா அரேஞ்ச் பண்ணிடுங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வயசானவங்களுக்கு நம்ம நல்லா கேர் கொடுக்க முடியும் அண்ட் தே வில் பி ஆல்சோ வெரி ஹெல்த்தி.
3: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்லேயே இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வருகிற வாரம் மீண்டும் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 3 மணி. இத்துடன் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் நேர ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. இனி தொடர்வது திரை இசை. இதோ முதல் பாடல், மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக.

சித்ரா மற்றும் கே ஜே யேசுதாஸ் பாடினார்கள் அந்த பாடலை. மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக நிகழ்ச்சியில் தொடர்வது வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து.

இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், இவை இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும், இதில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி. 8:00 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:00 அரங்கிசை, TS ராமப்ரியா அவர்களின் பாட்டு, TN ராமானுஜாச்சார்லு அவர்களின் வயலின், கோப்பு ஜி நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு. நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி நாளை.

நாளை காலை 5:53 நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 119, அதிகாரம் நடுவு நிலைமை. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 5:55 நம்மை சுற்றி. 7:00 முன் செல்லடா, தொடர்ந்து மதுரை கீதம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 இன்று ஒரு தகவல். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை, சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபோதம் அவர்கள் கஞ்சிரா. 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இணைக்கும். பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05

பத்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் பி விக்ரம் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி. இதில் உடற்பயிற்சி மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. NPS வாத்சல்யா சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து திரை இசை. NPS 2:30 ஊர்புறத்திலே கிராமியக்கலை. நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். 3:00 நிகழ்ச்சி நிறைவு. நாளை மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், நாளை மாலை 6:40 முல்லை வனம். நாளை இரவு 7:00 திரைகானம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும்போரும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களுடன் உரை, வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட். நாளை இரவு 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு. நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையொடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1,700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும்

0: தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 seconds தான் ஆகுது. மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை

0: புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
6: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
7: இல்ல, முதல்ல சேமிப்பு.
6: முதல்ல ஜிம்மிக்கு
5: கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
6: ஆனா அந்த ஜிமிக்கி
7: போ போறியா இல்ல ஊசி போடவா?
8: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
9: ஆகாஷ்வாணி நேரம்.
10: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
11: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
12: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
11: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
12: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
11: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
10: நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி ஒலிபரப்பாகும்.

சலங்கை ஒலி படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டூயட் படத்திற்காக.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

மல்லுவேட்டி மைனர் படத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகின்றது. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

பெற்றவர் என்றும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சவுகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சவுகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல்

பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முன்வந்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதி கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவதாக, பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க, விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்க பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பை ஒட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏவ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததை ஒட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2,000 MLD ஆக இருந்ததை 5 காலத்தில் 5,000 MLD ஆக உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெருவிளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு, மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200 to 300 உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில், தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார்.

0: மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரு சிவகுமார், திரு கோபி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு கே பி அன்பழகன், திரு கே சி கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. குஜராத்திலிருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம்

0: என்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கரலிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டி சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12 வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ITI பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ITI பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக

அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும். தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும். உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயல்

0: மேலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேர்களின் கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 16,711 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,899 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,130க்கும் குறைந்தபட்சமாக 12,829 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி அதிகபட்சமாக 17,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,789 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,168 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,389 ரூபாய்க்கும், கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனிவிரலி அதிகபட்சமாக 17,509 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,719 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,909 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களை, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C முதல் 33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.

எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கல் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம் கரு உருவாகும் நிலையுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யலாம். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பட்டுப்புழுக்கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. பட்டுப்புழுக்கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் பற்றி விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7

இப்பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலரிதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்காரப் பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் பற்றி விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 741-840-345 மற்றொரு எண் 94-877-12210. சான்றிதழ், சிற்றுன்றி மற்றும் மதிய உணவு அளிக்கப்படும். நேர்களது வரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களை கேட்கலாம் ஏறும்போது.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: வணக்கம் நேர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக 25 வாரங்கள் நாம் நிறைவு பண்ணியிருக்கிறோம். பிப்ரவரி 16 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17 தேதிக்கு 25 வாரங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. கரெக்டாக 6 ஆச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்கி. இவ்வளோ தூரம் ஒரு நிகழ்ச்சியை நம்ம திட்டமிட்டு 100 வாரங்கள் அப்படிங்கிற இலக்கோடு எடுத்துகிட்டு வந்து 25 வாரங்கள் கடந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நேயர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் தரக்கூடிய இந்த சப்போர்ட் இருந்தால் 100 வாரம் இன்னுங்க 200 வாரம் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் இருக்குது, உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் இந்த 25 வாரங்கள் நம்மளுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, நேயர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியாக தான் நம்ம கேட்க போகிறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சியோட டைரக்டர், நம்மளுடைய பண்ணையில நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அன்பார்ந்த நேயர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சென்ற 16/2/26 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. அதாவது வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், டாக்டர் கே.டி. பார்த்திபன் பேராசிரியர், மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அவர் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன். இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு 100 எபிசோட பிளான் பண்ணோம். பிப்ரவரி 16 துவங்கி இந்த மாதம் ஆகஸ்ட் 17 வரைக்கும் 25 எபிசோடுகள் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. பேராசிரியர் நிறைய தலைப்புகள தகவல் தந்தாரு. குறிப்பிட்டு சொல்லும்படியா வளம் தரும் வேளாண் காடுகள் ஒரு முன்னோட்டம், அதுக்கப்புறம் இந்திய வனங்கள் ஒரு அறிமுகம், அப்புறம் வேளாண் காடுகள் ஒரு அறிமுகம், அதனைத் தொடர்ந்து வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சாரா தொழில் நிறுவனங்கள், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை மற்றும் பயன்பாடு, தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை, வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், தடிமர அரசன் தேக்கு, தடிமர பயன்பாட்டில் மகாகனி, ரோஸ்வுட், குமிழ் தேக்கு, வேங்கை,

0: தடிமரங்கள், தடிமரங்களுக்குன்னு தனியாக ரெண்டு எபிசோட் பண்ணார், எபிசோட் நம்பர் 24 and 25. பேராசருடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா பியூட்டிஃபுல்லாக, அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிம்பார். அந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சி, பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி, நிறைய தகவல்கள் நேர்களை சென்றடைஞ்சிருக்கு. நான் பேராசிட்ட அப்பப்போ கேட்கறது உண்டு, சார் என்ன சார் ரெஸ்பான்ஸ், நம்ம நிகழ்ச்சிக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்னு கேட்பேன். நிறைய சர்க்கிள்ஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, நிறைய சர்க்கிள்ஸ்லேருந்து எனக்கு கம்யூனிகேஷன் வருது. இந்த நிகழ்ச்சியை, அதாவது நம்ம ஊர் நேயருடைய மகன் கனடாவில் இருக்காரு, அவரு பேராசிரியருக்கு ஃபோன் பண்ணி நானும் வேளாண் கடைகள் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாராம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய ரீச் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணதில் 25ங்கிற ஒரு 10-12 டைட்டில்ஸ் தான் இப்போ 25 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணதோட 2 மடங்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு பேராசிரியர். நாங்கள் என்னமோ பிளான் பண்ணது 100 எபிசோடுக்கு தான், இது 100 தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 வரைக்கும் போகும். இதெல்லாமே நேர்களாகிய உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய ரெஸ்பான்ஸ். நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இன்னும் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும், அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வரும் வாரங்களில் கொண்டு போக போகிறோம். முதல்ல பேராசிரியர் பற்றி சொல்லணும்னா, ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் அவரை நான் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். மேட்டுப்பாளையம் மனக்கல்லூரியில் ஒரு பதிவுக்கு போயிருந்தப்போ அவர் டீனாக இருந்தார். அவர்கிட்ட அவ்வளோ நேரம் கொடுத்து கூட பேச முடியல, அவ்வளோ பிஸியான ஒரு பர்சனாலிட்டி. அப்புறம் கன்சோர்ஷியம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு 3 நாள் நிகழ்வு நடத்தினாங்க மேட்டுப்பாளையம் மனக்கல்லூரியில். அப்போ பேராசிரியர் பயங்கர பிஸி, நான் ரெக்கார்டரை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்தா ரெக்கார்டரையும் காணும், பேராசிரியரையும் காணும். எங்கேன்னு தேர்னா ஒரு ஃபீல்டு விசிட் போயிருந்தோம், அங்கே ஒரு பெரிய டவர், ஒரு பாய்லர், அது மேலே ஏறி நின்றுட்டு ஒரே ஓட்டமும் நடையுமா, அவ்வளோ ஒரு டைனமிக்கான பர்சனாலிட்டி. அப்போவே நினச்சேன் சரி சாரை நம்ம பயன்படுத்தணும், நம்மளுடைய மீடியாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் ஒரு 100 எபிசோடு ப்ரோக்ராம் பண்ணலாம், ஆனால் க்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு. ஓ தாராளமாக பண்ணலாமே அப்படின்னாரு. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பேராசிரியர் சைட். அப்புறம் பிளான் பண்ணோம், எல்லாமே அவருடைய பிரெயின் சைல்டு தான். நான் அவரோட கேள்விப்பட்டேன், ஒருத்தர் சொன்னார் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் மாணவன் அவருடைய ஆன்சர் ஷீட்டில் டாக்டர் கேடி பார்த்திபன் இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பதிலில் எழுதியிருந்தாராம். அந்த அளவுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் டாக்டர் கேடி பார்த்திபன். ஸோ அவரே ஒரு 100 எபிசோடுக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு. பிளான் பண்ணோம், அவருடைய பிஸி ஷெட்யூல்லையும் அவர் நிறைய தடவை எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. நாங்களும் அவருடைய காலேஜுக்கு போய் அவருடைய சேம்பரில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு 25 எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பேராசிரியர் நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபோன் பண்ணுறப்போ ஒரு நாள் ஹைதராபாத்தில் இருக்கான் பாரு, ஒரு நாள் இந்தோனேஷியாவில் இருக்கான் பாரு, ஒரு நாள் டவுன் சவுத்தில் இருக்கான் பாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட் நிறையா இருக்கும் அவருக்கு, அதுபோக ஆராய்ச்சி பணிகள், அப்புறம் மாணவர்களை கைட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி பயங்கரமான டைனமிக்கான பர்சனாலிட்டி, எப்படியோ மேனேஜ் பண்ணி 25 எபிசோட் கொண்டு வந்துட்டோம். இன்னும் 75+ அதாவது 100+ எபிசோட்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய திறனாய்வு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக மெருகேற்றி தர முடியும். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்ற ஒரு சில விவசாயிகள், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க, அப்புறம் நேயர்கள், எங்களுடைய பேக் போன். டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம் பொதுவாக, அது வந்து விவசாயிகள், அவங்க தான் டார்கெட். இது ஆனால் பேராசிரியர் இந்த ப்ரொமோவில் சொல்லியிருப்பார், இது ஏறுமுறும் நிகழ்ச்சிங்கிறதுனால விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு தகவல்கள் எங்கேயுமே கிடைக்காது. இது ஒரு என்சைக்ளோபீடியா, அதாவது இது ஒரு தகவல் சுரங்கம், அதுதான் நாங்கள் தகவல் களஞ்சியம்னு சொல்கிறோம். ஸோ அன்பார்ந்த நேயர்களே, இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்ற சிலருடைய கருத்துக்களை கேட்போம், தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த வாரத்திலிருந்து வளம் தரும் வேளாண் காடுகள் 100 எபிசோட் சீரீஸினுடைய 26வது எபிசோட், அதை தொடர்ந்து எபிசோட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.
1: நம்மளுடைய டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியின் ஹீரோ பார்த்திபன் சார் இந்த நிகழ்ச்சியை பத்தி அவருடைய கருத்தை என்ன பதிவு பண்றாரு அப்படிங்கறத கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வேளாண் காடுகள்ல தகவல் களஞ்சியம் என்ற தொகுப்புல ஆல் இண்டியா ரேடியோ FM 103 பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 25 எபிசோடு முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிந்து ஒரு தலைப்புல மாரத்தான் மாதிரி நடக்கக்கூடிய ஒரே இது வந்து இந்த நம்ம ஆல் இண்டியா ரேடியோ FM 103 தான் நடந்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம இதை எப்படி பிரிச்சிடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவின் வேளாண் காடுகள் தேவை எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, தமிழகத்தில் வேளாண் காடுகள் தேவை என்ன, என்னென்ன டிமாண்ட் இருக்கு, முன்னாடி இருந்த வேளாண் காடுகளுக்கும் தற்போது தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளுக்கும் என்ன ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ், இந்த வேளாண்கள் தேவை இன்றைக்கு எதற்கு காலத்தின் கட்டாயம், இதை பத்தி எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு தென் வன கொள்கைகள்

வேளாண் காடுகள் கொள்கைகளை பத்தி பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா தடிமரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே தடிமரத்துல ஒரு 10-15 மேற்பட்ட மர வகைகளை நம்ம இந்த 25 எபிசோட்ல ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு வந்து காலத்தின் கட்டம் என்னன்னா, அதாவது 98% நமக்கு தேவையான மரங்கள் வந்து ட்ரீஸ் அவுட்சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளரக்கூடிய மரங்கள் எங்க இருந்து வருதுன்னா, பண்ணை காடுகள் இருந்தோ வேளாண் காடுகள் இருந்தா வந்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, அந்த காலத்துல வந்து மரங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த மர வளர்ப்பா இருக்காது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த மர வளர்ப்பு, மரத்துல என்ன ரகம் நடப்போகிறோம், மண்ணுக்கேற்ற மரங்கள், இந்த துல்லிய பண்ணையம் என்பது வேளாண் காடுகளில் துல்லிய பண்ணைய திட்டம், எப்பொழுது அறுவடை செய்கிறது. முன்னாடி இருந்த வேளாண் காடுகள்லாம் பாத்தீங்கன்னா அறுவடை வயசை பேசுவது அறுவடையா இருக்கு, இன்றைக்கு அப்படி இல்ல, மரத்தின் சைஸை பேர்த்து அறுவடை இருக்கு. அந்த மாதிரி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளே தான் நம்ம தொழில்நுட்பத்தை தான் இந்த 25 எபிசோட பார்த்தோம். நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு நமக்கு, நிறைய பேர் வந்து நேரா வரப்பட சொல்றாங்க, சார் உங்களுடைய எஃப்எம் கேட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் வந்து நிறைய ஸ்பீசிஸ கொண்டு வாங்க, நகரத்துக்கு தேவையான மரங்கள், கிராமத்துக்கு தேவையான மரங்கள், இதெல்லாம் சேர்க்க சொன்னாங்க. நம்ம இந்த எபிசோட் எப்படி பண்ணிருக்கோம்னா, விவசாயிகளுக்கு வேளாண் காடுகள் மூலமாக எப்படி பொருளாதார ரீதியாக வருமானத்தை மேம்படுத்த முடியும், சைமல்டேனியஸா எப்படி நம்ம சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடுகள் நம்ம மர வளர்ப்பு வந்து எப்படி இதனுடைய தாக்கத்தை குறைக்கும், மூன்றாவதாக இதன் மூலமா ஏற்படக்கூடிய இந்த கார்பன் வர்த்தகம் என்று அழைக்கக்கூடிய இந்த ட்ரேடிங், இதெல்லாம் எப்படி நம்ம மேம்படுத்த முடியும், மரம் சார்ந்த விவசாயிகளுக்கு எப்படி இன்சென்டிவைசேஷன் பண்ண முடியும், இதெல்லாம் உள்ளடக்கியத்தான் நம்மளுடைய இந்த கருத்து பரிமாற்றம் தகவல் களஞ்சியம் என்ற தொழிப்புல வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்னும் நிறைய அதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து வாசகர்களுக்கும் நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், ஒரு சின்ன மெசேஜ்னாலும் இன்னும் என்னென்ன வேணும், என்ன கருத்துக்கள் தேவைப்படுகிறது, என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் சேர்றப்ப நம்ம இடையில இனிமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரமே நம்ம இந்த பயனாளிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த பயனாளிகளுடைய ஃபீட்பேக் எல்லாம் இந்த எஃப்எம் இதுல உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஏன் சொல்றேன்னா, இந்த வேளாண் காடுகள் என்பது மாற்று நில பயன்பாட்டு திட்டம் மட்டும் கிடையாது, இன்று காலத்தின் கட்டாயம். எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்க விவசாயம் பண்ண முடியவில்லையோ, ஆள் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, அதற்கேற்ற மாதிரி மரவகைகளை தேர்ந்து செய்து இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண்கள் என்று அழைப்பார்கள். எந்த தொழில் நிறுவனத்திற்கு என்ன மரங்கள் தேவையோ அந்த மரங்களில் மேம்படுத்தப்பட்ட இனரகங்கள், நல்ல துல்லிய பண்ணை திட்டம், பல்பயன் வேளாண் காடுகள் திட்டம், மதிப்பு கூட்டு திட்டம், கார்பன் வர்த்தகம், இதுல எல்லாம் மெக்கனைசேஷன், அதாவது மரம் நடுவதிலிருந்து அறுவடை முடிக்க எப்படி வந்து மிஷினரிஸ் இயந்திரங்களை எப்படி எடுத்து செல்ல முடியும், இதுல எப்படி மரங்களில் பயிர் காப்பீட்டு திட்டம், மரங்களில் வங்கி கடனுதவி திட்டம், இது எல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு தொழிற்சாலை சார்ந்தது. அதனாலதான் இந்த 25 எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஓர் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வேளாண் காடுகளின் தேவை என்ன, எதற்காக வேளாண் காடுகள் செய்ய வேண்டும், அதனுடைய டிமாண்ட் சப்ளை பேட்டர்ன், அந்த வகையில நம்ம தடிமரங்களை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு நல்ல ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், பணக்கல்லூரிக்கே வந்து நேரா வந்து நிறைய பார்த்துட்டு கூட போறாங்க, அவருடைய அனுபவங்களை இப்ப ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த வேளாண் காடுகள் தகவல் கலந்து கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும் நான் சொல்வது உண்டு, நீங்க எப்ப கேட்டு முடிச்சோம்னே இதுல நம்பர் இருக்கும், அதுல வந்து சின்ன ஒரு மெசேஜ், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெசேஜை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே வந்து அடுத்த எபிசோட்ல எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த 25 வாரம் முடிந்து அடுத்து 26-27 அப்படியே ஒரு 100 எபிசோடு ஒரு மிகப்பெரிய மாரத்தான். இந்த எபிசோடு முடியறப்ப உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக இது மாறும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த தகவல் களஞ்சியம் அனைத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுப்பதற்கு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி எடுத்து செல்ல முடியும், இந்த தகவல் களஞ்சியம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், மரம் வளர்க்கும் விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இதை எப்படி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதை பத்தி எல்லாம் சாத்தியக்குழுவில் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே உண்மையிலேயே ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம், இன்னும் என்னென்னலாம் சொல்ல வேண்டும், என்ன தகவல் வேண்டும், இதையெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெயிலையோ அல்லது ஒரு தபால் மூலமாக தெரியப்படுத்தினால் வரும் எபிசோட்ல அதையெல்லாம் இணைத்து உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல தகவல் தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.

தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி.

0: என்னதான் டைரக்டர் ஹீரோன்னு இருந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அது வந்து பார்வையாளர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றால் மட்டும்தான் வெற்றி அடையும். அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்து ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தா கூட நேயர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியும் வெற்றி அடையும். ஒரு நிகழ்ச்சி 25 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இந்த நிகழ்ச்சி பற்றி நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. வாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் பசுமையான வணக்கங்கள். நான் திரு எஸ் சாந்தகுமார், நிறுவனர் ஸ்ரீ சக்தி சூழலியல் நிறுவம், பதுவம்பள்ளி, கோவை. ஆல் இண்டியா ரேடியோவின் 103 பண்பலையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் வேளாண் காடுகள் பற்றிய தகவல்களை மேட்டுப்பாளையம் மணக்கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு கே டி பார்த்திபன் ஐயா அவர்கள் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கடந்த 25 வாரங்களாக வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் சில முக்கிய அம்சங்கள் என்னை ஈர்த்தவை பற்றிய ஒரு சில குறிப்புகளாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முக்கியமாக வேளாண் காடுகளின் சட்டம், மண்வள மேலாண்மை, நீர்வள மேலாண்மை, உயர் மதிப்பு மரங்கள் அதாவது தேக்கு, செம்மரம், சந்தனம், மகாகனி, கருங்காலி, இதை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி கடைசியா 25வது வாரம் பாத்தீங்கன்னா தடிமரத்தோட பயன்பாடை பத்தி 4 மரங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆயா மரம், பூவரசு மரம் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுல மேலும் சந்தை மதிப்பு பத்தியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு மரத்துக்கும் அதோட தாவரவியல் பெயரை சொல்லி அந்த மரத்தை எந்த மண்ணுக்கு வரும், எவ்வளவு நீர் தேவைப்படும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி மேலும் 25 வாரம் கடந்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ஆல் இண்டியா ரேடியோ 103 பண்பலை நிகழ்ச்சிக்கும் முனைவர் கே டி பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 லிசனர்ஸ். என் பேர் ஆஷிக் ராஜா. நான் ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல பிஹெச்டி ஃபாரஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். வளர்ந்தரும் வேளாண் காடுகள் ப்ரோக்ராம் பத்தி என்னோட ஸ்மால் ஃபீட்பேக் இங்க ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ட்ரீ கல்டிவேஷன் மாதிரி டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் டாக்டர் கே டி பார்த்திபன் சார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லாம அதை ஃபார்மர்ஸ்க்கு எப்படி ப்ராக்டிக்கலா எடுத்துட்டு போறது, அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கனெக்ட் பண்ணி பேசுறது. ட்ரீஸ்னா ஜஸ்ட் டிம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது எப்படி ஃபார்மர்ஸ்க்கு அடிஷனலா இன்கம் கொடுக்குது, சாயில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கு எப்படி ப்ரமோட் பண்ணுது, இந்த மாதிரி நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம் மூலியமா. இப்போ நானும் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றேன். ரிசர்ச்ல நம்ம கண்டுபிடிக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபார்மர்ஸ் கிட்ட எப்படி ரீச் ஆகணும், அந்த கேப் இந்த ப்ரோக்ராம் நல்லா பிரிட்ஜ் பண்ணுது. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்

0: ஃபியூல்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஃபாரஸ்ட்ரி அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணுறது ரியலி அப்ரிஷியபிள். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ப்ரொஃபஸர் டாக்டர் கேடி பார்த்திபன் சாருக்கும் என்னோட சின்சியர் அப்ரிசியேஷன். வளம் தரும் வேளாண் காடுகள் இன்னும் நிறைய எபிசோட்ஸை கண்டினியூ ஆகி இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இது ரீச் ஆகணும்னு என்னோட விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கே தேவராஜன். எனது ஊர் கானூர் புதூர், அவனாசி தாலுக்காவை சேர்ந்த இடம். இந்த கானூர் புதூரில் எனக்கு சொந்தமாக ஒரு 15 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் இந்த மரங்கள் சாகுபடி பற்றியும் வேளாண் காடுகள் பற்றியும் நிறைய விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு வாரமும் ஆல் இண்டியா ரேடியோ வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வேளாண் காடுகள் துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறையில் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் டாக்டர் கேடி பார்த்திபன் சார் அவர்கள் விவசாயிகளுக்காகவே இந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் மிகவும் பயனுள்ள தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மரத்தை பற்றியும் அதனுடைய உற்பத்தியிலிருந்து அறுவடை வரை மரங்களினுடைய பயன்களை எல்லாம் சொல்லி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து மரங்கள் சாகுபடி செய்வது எப்படி, வேளாண் காடுகள் உருவாக்குவது எப்படி, வேளாண் காடுகளை உருவாக்கி அதனிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட மரங்களை விற்பது எப்படி, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் ஒவ்வொரு தகவல்களும் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்கும் விவசாயிகள் நிச்சயமாக பலன் பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மாதிரியான தகவல்களை இன்னும் மேலும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பது எங்களது ஆசை. தொடர்ந்து ஒவ்வொரு மரத்தை பற்றியும் சிறப்பான தகவல்களையும் விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல்களையும் லாபம் தரக்கூடிய குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் மரங்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் நமக்கு சிறப்பாகவும் கூறும்போது விவசாயிகளுக்கும் மரம் நடலாம் என்ற ஒரு ஆசை ஏற்படுகின்றது. இப்ப என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்திபன் சார் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்ற மாடல் ஒன்றை உருவாக்கி கடந்த 4 வருடங்களாக எல்லா மரங்களுமே இன்று நல்ல ஒரு வளர்ப்பும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுலேயே வந்து எப்படி நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல் பண்றது, அது வேளாண் காடுகள் எப்படி உருவாக்குறது, அதற்குள்ள நாம எப்படி விவசாய பயிர்களை பயிர் செய்வது என்பதை பற்றி எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்து கூறி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலை உருவாக்கி கொடுப்பதற்கு அவர்தான் உறுதுணையாக இருந்தார். டாக்டர் பார்த்திபன் சார் இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை மக்களிடையே கொண்டு வந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: வணக்கங்க, என் பேரு கீதா. அடிப்படையில நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ. இப்போ பணி நிமித்தம் காரணமா நகரத்துல இருந்தாலும் வேளாண்மை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஆல் இண்டியா ரேடியோல ஏறும் ஊறும் நிகழ்ச்சி கேட்கறது உண்டு. அப்படி ஒரு நாள் எதேச்சியாதான் நான் இந்த வளம் தரும் வேளாண் காடுகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கேட்டேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 7:30 இந்த நிகழ்ச்சிய தவறாம கேட்டுட்டு இருக்கேன். இன்றைய நிலையில மரங்களோட எண்ணிக்கை வேகமா குறைஞ்சிட்டு இருக்கு, ஆனா தேவை பெருகிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு வனங்களுக்கு வெளியே வனங்கள், அதுதான் வேளாண் காடுகள் அப்படின்னு பார்த்திபன் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம்தான் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. பொதுவா நம்ம எத்தனையோ மரங்களை பாக்குறோம், ஆனா அதுல நிறைய மரங்களோட பேர் கூட தெரியாது. அது எந்த சூழல்ல வளரும், அதை எப்படி பராமரிக்கிறது, அதோட தன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி மூலமா இதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நிகழ்ச்சி கேட்க கேட்க எப்படா நாம மறுபடியும் வேளாண்மைக்கு திரும்புவோம், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் அதிகமாயிட்டே போகுது. இப்படி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் பார்த்திபன் சாருக்கும் என்னுடைய நன்றி.
3: வணக்கம், என்னோட பேரு சிபானி. நான் ஃபாரஸ்ட் காலேஜ்ல ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆகாஷ்வாணியோட வளம் தரும் வேளாண் காடுகள் ரேடியோ டாக்கை நான் கேட்பேன். அதுல பார்த்திபன் சார் வந்து டிம்பர் ட்ரீஸ் பத்தி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி பத்தி டாக் கொடுத்துருப்பாங்க. இப்ப சார், டிம்பர் ட்ரீஸ்ல ரோஸ்வுட், மாஹோகனி, டீக், மெலைனா, இந்த ட்ரீஸோட கல்டிவேஷன்

0: இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிசஸ், அதோட மார்க்கெட் வேல்யூ, வேல்யூ அடிஷன், இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரீஸ் பற்றி நம்ம புக்கு படித்து தெரிஞ்சுக்கிறது விட இந்த மாதிரி ஷார்ட்டாக ரேடியோ டாக் கேட்டு நான் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரியற மாதிரி பேசுவாங்க. ஸோ ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு டாக்கு. சார் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக எப்படி ஃபார்ம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அது சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வேர்ல்ட் ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாலோ பண்ணுறது மூலமாக கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக் பப்ளிக்குக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போகிற ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சிம்பிளாக கிளியராக நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற பார்த்திபன் சருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரேடியோ டாக்ஸ் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ஹோப் டு ஹியர் மெனி மோர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ.
1: வணக்கம், என் பேர் நிதின் ஜபரி, நான் 12 வகுப்பு படிக்கிறேன். ஒரு நாள் எங்கள் சித்தி வந்து எஃப்எம் ரெயின்போவில் திங்கக்கிழமை 7:30 வளம் தரும் வேளாண் காடுகள்னு ஒரு நிகழ்ச்சி வருது, அதை கேளுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அந்த நிகழ்ச்சி ரொம்ப புதுசாக இருந்தது, என்னால் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. மரங்கள் பற்றி நான் தெரியாத பல விஷயங்களை நான் அந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு நான் திங்கக்கிழமை எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்துட்டு +2 படிக்கிறதுனால எனக்கு நிறையா படிக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் இதை வந்துட்டு நான் ஃப்ரீ டைமாக யூஸ் பண்ணிட்டு இதை எப்போவுமே தவறாமல் கேட்டுருவேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி. தேங்க்யூ எஃப்எம் ரெயின்போ அண்ட் பார்த்திபன் சார்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி, மாரத்தான் மாதிரி, 100 வாரங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். 25 வாரங்கள் நிறைவடைந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய கண்டென்ட் பார்க்கும்போது நம்மளுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் சொன்ன மாதிரி இது 100 வாரத்தில் முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. எத்தனை வாரம் வந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இதே மாதிரி கொடுங்க. இது வந்து விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி மட்டுமில்லை, அனைவருக்குமான நிகழ்ச்சி. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோடு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 8 மணி. நேயர்களின் கேட்கலாம் மனோரஞ்சிதம்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய

நேரில் கேட்ட பாடல் தர்மதுரை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. இசை இளையராஜா.

நேரில் கேட்ட பாடல் தேவராகம் திரைப்படத்திற்காக சித்ரா குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை மரகதமணி. நேரம் 8:11.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மனோரஞ்சிதம். கேட்ட இந்த பாடல் தேவதை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் அறிவுமதி, இசை இளையராஜா.

கேட்ட பாடல் பரதன் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடி இசையமைத்த பாடல் கேட்டோம். எஸ் ஜானகி, பாடலாசிரியர் வாலி. இரவு 10 மணிக்கு அரங்கிசை கேட்கலாம். அரங்கிசையில் டி எஸ் ராமப்ரியா பாட்டு, டிவி ராமானுஜாச்சுலு வயலின், கோபு ஜி நாகராஜன் மிருதங்கம். நேரம் 8:23. தொடர்ந்து கேட்கலாம் மனோரஞ்சிதம்.

0: கேட்ட பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக கிருஷ்ணசந்தர் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

கேட்ட பாடல் மலபார் போலீஸ் திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா சத்யராஜ் பாடியது. பாடலாசிரியர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: நேர்கள் கேட்ட இந்த பாடல் மறுபடியும் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் ரவி பாரதி, இசை இளையராஜா. நேரம் 8:38.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: கேட்ட பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: and kiss you without touching you.
1: தங்கமுகன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல். மனோரஞ்சிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420222.

0: 30 நிமிடம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இனி தொடர்வது திரைகானம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:53 நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 119 அதிகாரம் நடுவு நிலைமை. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க விளங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்று.

காலை 7 மணிக்கு முன் செல்லடா, தொடர்ந்து மதுர கீதம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 இன்று ஒரு தகவல் மற்றும் சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை, சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், எம் விஜய் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் கஞ்சிரா, 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். பத்து 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இணைக்கும், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், பி விக்ரம் அவர்களின் பக்தி பாடல்கள், எம் விஜய் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, உடற்பயிற்சி மற்றும் உடல் தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் 1, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி, வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர், 2:55 வானிலை அறிக்கை, 2:30 பிற்பகல் நிகழ்ச்சி நிறைவு, மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊரும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களுடன் உரை, வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை இசை, 10 மணிக்கு அரங்கிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு. நேயர்கள், இதுவரை கேட்டது நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.